438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒலிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 14ஆம் நாள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் முதம் நிகழ்ச்சியில் குரல் முதம் தகவல் நேரம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் இன்று பிறந்த நாள். இந்த நிகழ்ச்சி இந்த தினம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி திரை இசையை ஆகியன கேட்கலாம். குரலமுதம் அகனமர்ந்து ஈதலின் நன்றி முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறேன். பொருள் முகம் மலர்ந்து இன்சொல் உடையவனாக இருக்கப் பெற்றால் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுக்கும் ஈகையை விட நல்லதாகும். மீண்டும் குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின். குரல் எண் 92 அதிகாரம் இனியவை கூறல்.

தகவல் நேரம். வானிலை. அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பல இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கும் வேளாண் பெருமக்களுக்கும் விசேஷ எச்சரிக்கை ஏதுமில்லை என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கச் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு லாங் ஐலண்ட் மற்றும் சிவராஜ்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை காலை 8:30 சஹிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எவ்வி நார்த் பேசியச் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை காலை 8:45 சிவராஜ்தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பம்புகா நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. சஹிதீப்பில் இருந்து பிற்பகல் 1 மணிக்கு சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. சிவராஜ்தீப்பில் இருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி வண்டூர் நாளை பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. சிவராஜ்தீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சஹிதீப் செல்லவிருக்கிறது. சஹிதீப்பில் இருந்து நாளை பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எவ்வி ரங்கத் நாளை பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மாலை 4:30 சஹிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ்தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 3 தேதி காலை 5:30 சிவராஜ்தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து மாயபந்தர் வழியாக டிக்லிப்பூர் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 3 தேதி காலை 7 மணிக்கு டிக்லிப்பூரில் இருந்து மாயபந்தர் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கேமல்பே நாளை இரவு 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 3 தேதி காலை 9 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

இல்லை. இன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த தினம். இது குறித்து சிறப்பு நிகழ்ச்சி திரைசை ஆகியன கேட்கலாம். நேர்களை, இன்று நடிகர் திலகம் என போற்றப்படும் சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்த தினம். சிவாஜி கணேசன் 1928 அக்டோபர் 1 சின்னையா மன்றாயர் மற்றும் ராஜாமணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் விசி கணேசன், கணேசமூர்த்தி ஆகும். இவருக்கு சிறு வயதில் இருந்தே நடிப்பில் ஆர்வம் இருந்தது. இவர் சி.என். அண்ணாதுரை எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக திறம்பட நடித்திருந்தார். அந்த நாடகத்தை பார்த்த தந்தை பெரியார் இவரின் நடிப்பை பாராட்டி சிவாஜி கணேசன் என அழைத்தார். அன்று முதலே சிவாஜி கணேசன் என்ற பெயர் நிலைத்துவிட்டது.

பணச்சண்டை பணச்சண்டை இழைத்தவன் வலுத்தவன் இனச்சண்டை பணச்சண்டை எத்தனையோ இந்த நாட்டிலே எத்தனையோ இந்த நாட்டிலே பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க பட்டி ஜாதி நீங்க எந்த பகுத்தறி வாழற பார்க்காதீங்க பச்சமாயிருங்க பகிர்ந்து வாழுங்க பழக்கத்தமாத்தாதீங்க எங்க பாடுங்க தா

சிவாஜி கணேசன் அவர்கள் 1952 வெளியான பராசக்தி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக திரையுலகில் அறிமுகமானார். இந்த படத்தின் வசனங்களும் இவரது தனித்துவமான உரையாடலும் இவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் உள்ளிட்ட மொழி படங்களில் 100 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாசமலர், கப்பலோட்டிய தமிழன் போன்ற பல வரலாற்று மற்றும் சமூக படங்களில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார். அந்தமான் காதலி 1978 வெளிவந்த படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பிரபு என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். இந்த படம் அந்தமானில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. அந்தமானின் இயற்கை அழகையும் அதை சார்ந்த கதையையும் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த படம் ஒரு உணர்வு பூர்வமான குடும்ப படம். இதில் சிவாஜி கணேசனின் இயல்பான மற்றும் சிறப்பான நடிப்பு வெளிப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் அந்தமான் வந்திருந்த சிவாஜி கணேசன் நமது போர் பிளேயர் வானொலிக்கு பேட்டியும் கொடுத்திருந்தார்.

சிவாஜிகணேசன் விதவிதமான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து அதில் திறம்பட நடிப்பது இவருடைய தனித்திறனாகும். 250 படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்த ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். நல்ல குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன் இவருடைய சிறப்புகளாகும். நடிகர் திலகம், நடிப்பு சக்கரவர்த்தி, சிம்ம குரலோன் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற சிவாஜி கணேசன் நீண்ட வசனங்களை எளிதில் உள்வாங்கி அதை உணர்ச்சி பூர்வமாக திரையில் பிரதிபலிக்கும் ஆற்றல் இவருக்கு இயல்பாகவே இருந்தது. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்தவர், நடிப்பு பல்கலைக்கழகம் என்றும் போற்றப்படுபவர். சரித்திரம், புராணம், குடும்பம், சமூகம் போன்ற அனைத்து விதமான கதாபாத்திரங்களையும் ஏற்று திறம்பட நடித்தவர் சிவாஜி கணேசன்.

இவருக்கு இந்திய அரசின் உயரிய விருதான 1966 பத்மஸ்ரீ விருதும், 1984 பத்மபூஷன் விருதும், 1996 தாதா சாஹிப் பால்கே விருதும் வழங்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான செவாலியர் விருதும் 1995 வழங்கப்பட்டது. கெய்ரோ திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதை வென்ற முதல் இந்திய நடிகரும் சிவாஜி கணேசனே ஆவார்.

என்னும் பூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. சொர்க்கமாக நான்

எழுதுங்கள் என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய

இதுவரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவடைகிறது. நாளைய எமது தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிண்ணம் ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.